தமிழ் ஓசை. இது மெல்பர்ன் 3ZZFM வானொலியின் தமிழ் சேவை. தமிழ் ஓசையின் நிகழ்ச்சிகளை பிரதி வியாழந்தோறும் இரவு 8 முதல் 9 மணி வரை 92.3 பண்பலை அலைவசலின் ஊடாக மெல்பர்னிலும், 24 மணி நேர இன்ப தமிழ் வானொலி மற்றும் எமது 3ZZ வானொலிகளின் இணைய முகவரிகள் ஊடாக உலகம் முழுவதும் கேட்டு இன்புறுகின்ற எமது அபிமான நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். இன்று ஜூலை மாதம் தமிழுக்கு ஆணி திங்கள், வள்ளுவர் ஆண்டு 2050. உலக பொதுமறையான் பொய்யாமொழி புலவர் திரு வள்ளுவரின் திரைக்குறளில் இருந்து நாம் இன்று தரும் குரல் பண்புடைமை என்ற தலைப்பின் கீழ் குரல் இலக்கம் 991 என்பதால் எய்தல் எழுதென்ப யார் மட்டும் பண்புடைமை என்னும் வழக்கு. இந்த குரலுக்கான விளக்கம் யாதெனில், எல்லோரிடத்தும் அன்போடு பழகும் நல்ல தன்மையால் பண்பு உடையவராக வாழும் பெரும் சிறப்பை சுலபமாக பெற முடியும் என்பதோடு அன்பும் பணிவும் நல்ல பண்பை வளர்க்கும் என்று இந்த குரல் பொருள்படுகின்றது. அன்புக்குரிய நேயர்களே, வார வாரம் உங்கள் அபிமான மெல்பர்ன் 3ZZ தமிழ் ஓசையின் நிகழ்ச்சிகளை 92.3 பண்பலை அலைவசின் ஊடாக மெல்பர்ன் வாழ்நேர்களும், உலக தமிழரின் உரிமை தோழன் 24 மணி நேர இன்ப தமிழ் வானொலியின் இணையம் www.inbatamil.com ஊடாகவும், எமது வானொலி இணைய முகவரியான www.3ZZ.com.au ஊடாகவும் டியூனின் ஊடாகவும் உலகம் பூராவும் வாழ்நேர்கள் நேரடியாகவும் மற்றும் எமது 3ZZ வானொலி இணையத்தினூடாக கடந்த 3 மாத தமிழ் ஓசை நிகழ்ச்சிகள் வரையும் கேட்டுக் கொண்டிருக்கின்றீர்கள். இன்றைய எமது 3ZZ தமிழ் ஓசை நிகழ்ச்சியில் வரலாற்றில் இவ்வாறமும் இவ்வாறு நினைவில் நீங்காதவர் பதிவுகளும் ஜூலை 5 தேதி அனுஷ்டிக்கப்பட்ட தற்குடையாளர் தினம் பற்றி, அன்று 2004 நிதர்சனம் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பாகிய காலத்தை விரைத்தவர்கள் என்ற நிகழ்ச்சியும், தாயக கவிஞர் புதுவை ரத்னத்துறை 2006 கரும்புலிகள் தினத்தில் வழங்கிய கவிதையும் மற்றும் இன்றைய செய்தியின் பின்னணியில் தனது கருத்தை பகிர்கின்றார் சமூக பொருளாதார ஆய்வாளரான செல்வின் ரேனியஸ். அறிவித்தல்கள் பாடல்கள் என்பன இன்றைய 3ZZ தமிழ் ஓசை நிகழ்ச்சியிலே இடம்பெற காத்திருக்கின்றது. எமது வாராந்த தமிழ் ஓசை நிகழ்ச்சிகள் இன்னமும் முன்கூட்டியே முன்பதிவு செய்யப்பட்டு எமது வழமையான நேரமான 8 முதல் 9 மணி வரை ஒளிபரப்பாகின்றது. உங்கள் அறிவித்தல்கள் செய்திகளை முன்கூட்டியே அனுப்பி வைக்குமாறு கேட்டுக் கொள்கின்றோம். எமது 3ZZ தமிழ் ஓசை நிகழ்ச்சிகளை வியாழன் 8 மணிக்கும், வெள்ளிக்கிழமை காலை 10 மணிக்கும், சனிக்கிழமை மாலை 4 மணிக்கும் மற்றும் ஐரோப்பிய நேயர்களுக்காக இரவு வேளையிலும் மறு ஒளிபரப்பாக 24 மணி நேர இன்ப தமிழ் வானொலி மீண்டும் நேயர்களுக்கு ஒளிபரப்பு செய்கின்றது. 3ZZ வானொலி நிலைய விதிப்படி 1 மணி நேர ஒவ்வொரு நிகழ்ச்சிகளுக்கும் குறைந்தபட்சம் 50 அங்கத்தவர்கள் இருக்க வேண்டும். இக்கால பகுதியில் தமிழோசையோடு அங்கத்தவர்களாக சேர்ந்தோ அல்லது காலாவதியான உங்கள் அங்கத்துவத்தை புதுப்பித்தோ 3ZZ தமிழோசையை தொடர்ந்து வானலைகளில் தமிழ்ந்து வருவதற்கும் எமது 1 மணி நேர ஒளிபரப்பை விருத்தி செய்வதற்கு உதவிடும்படி தாழ்மையோடு வேண்டிக் கொள்கின்றோம். இந்நேரத்தில் ஜூலை 5 தேதி உலகம் பூராவும் வாழும் ஈழத்தமிழ் உணர்வாளர்களால் தற்கொடையாளர் தினம் அனுஷ்டிக்கப்பட்ட தேசிய விடுதலையை மட்டுமே தாரக மந்திரமாக தமக்குள் கொண்டு தமது இறுதி இலக்கில் உறுதி தளராது எத்தடை பெறணும், அதையெல்லாம் உடைத்தறிந்து காற்று புகா இடத்திலும் கணையாய் புகுந்த காவலர்களாம் தரை கடல் வான் கரும்புலிகள் நினைவு சுமந்த எழுச்சி நாளான கரும்புலிகள் நாள் ஜூலை 5 தேதி அன்று ஈழத்தமிழ் மக்களால் உணர் வெளுத்தியுடன் நினைவு கூறப்பட்டது. அந்த நாளுக்கான சிறப்பான இன்றைய தமிழோசை நிகழ்ச்சிக்குள் நாம் இப்போது நுழைகின்றோம்.

0: வரலாற்றில் இவ்வாறு ஜூலை மாதம் முதலாம் தேதி 1990 சம்மாந்துறை என்ற இடத்தில் ராணுவத்தினால் 57 தமிழ் மக்கள் சுட்டு படுகொலை செய்யப்பட்டனர். 1990 திருகோணமலை வைத்தியசாலையில் வைத்து 35 தமிழ் மக்கள் சுட்டு படுகொலை செய்யப்பட்டனர். 1990 கந்தளாயில் ஜிஹாத் குழுவினரால் 24 தமிழ் மக்கள் வெட்டியும் எரித்தும் படுகொலை செய்யப்பட்டதன் நினைவு தினம் ஆகும். 1991 மட்டக்களப்பு திருப்பழுகாமம் என்ற கிராமத்தில் 4 தமிழ் மாணவர்கள் டெலோ ஒட்டு குழுவினரால் சுட்டு படுகொலை செய்யப்பட்டனர். ஜூலை மாதம் 2 1990 தம்பளகாமம் படுகொலை இடம்பெற்றனர். அந்த நாளில் ராணுவத்தின் ஆட்லரி தாக்குதலில் 1600 மேற்பட்ட குடும்பங்கள் அந்த பகுதியை விட்டு வெளியேறியது. பல தமிழ் மக்கள் ராணுவ நடவடிக்கைகளாலும் துப்பாக்கிச் சூட்டிலும் இறந்தனர். ராணுவத்தினரிடம் அகப்பட்ட 600 குடும்பங்களில் 6 பாடசாலை மாணவிகள் உட்பட பல தமிழ் பெண்கள் கொமாண்டர் ஹசீம் தலைமையிலான படையினால் கற்பழிக்கப்பட்டனர். ஜூலை மாதம் 3 1987 மட்டக்களப்பில் கோவில் திருவிழாவிலே கலந்து கொண்ட பொதுமக்கள் மீது ராணுவத்தினர் மேற்கொண்ட தாக்குதலில் 17 பொதுமக்கள் உயிரிழந்தனர். ஜூலை 4 1837 உலகின் முதலாவது அதிதூர தொடர்வண்டி போக்குவரத்து பர்மிங்ஹாம் லிவர்பூல் நகர்களுக்கு இடையே தொடங்கப்பட்டது. 1988 வட அமெரிக்க தமிழ்ச்சங்க பேரவையின் முதல் தமிழ் மாநாடு பென்சில்வேனியாவில் நடைபெற்றது. 1990 தள்ளாடி ராணுவ முகாமிலிருந்து நடத்தப்பட்ட ஆட்லரி தாக்குதலில் 6 பொதுமக்களும் முல்லைத்தீவு கொக்குத்தொடுவாய் பகுதிகளில் ஹெலிகாப்டரிலிருந்து தேவாலயம் பாடசாலைகள் மீது நடத்தப்பட்ட துப்பாக்கி சூட்டில் 5 பொதுமக்களும் கொல்லப்பட்டனர். 1994 ருவாண்டா தலைநகர் கிகாலி ருவாண்டா தேசப்பற்று முன்னணியினால் கைப்பற்றப்பட்டதை அடுத்து அந்த நகரில் நடைபெற்று வந்த இனப்படுகொலை முடிவுக்கு வந்தது. 2000 நாகர்கோல் பகுதியில் ஸ்ரீலங்கா படையினர் மேற்கொண்ட பாரிய படை நகர்விற்கு எதிரான முடியறிப்பு சமரில் வீரச்சாவை தழுவிய 38 மாவீரர்களினதும் தென்மராட்சியில் வீரச்சாவை தழுவிய லெப்டினன்ட் கர்னல் நிஸ்மியா மற்றும் லெப்டினன்ட் டயஸ் ஆகியோரது நினைவு நாளாகும். 2006 உடுவில் மாணிப்பாயில் 2 குடும்ப தலைவிகள் பெரா இராணுவ படையினரால் கற்பழிக்கப்பட்டு சுட்டுக் கொல்லப்பட்டனர். 1902 மறைந்த இந்திய சமய தலைவர் சுவாமி விவேகானந்தர், 1992 மறைந்த தந்தை செல்வாவின் தலைமையில் இணைந்த சுதந்திரன் தமிழகத்தில் வெளிவந்த வீரவேங்கைகள் பத்திரிகையின் ஆசிரியர் கோவே மகேசனுக்கு புகழ் வணக்கங்கள். ஜூலை 5 1900 ஆஸ்திரேலிய பொதுநலவாய சட்டம் பிரித்தானிய நாடாளுமன்றத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. 1954 பிபிசி தனது முதல் தொலைக்காட்சி சேவையை ஒளிபரப்பியது. 1987 விடுதலை புலிகளின் முதல் கரும்புலி தாக்குதல் வள்ளிபுரம் வசந்தன் என்ற மில்லரினால் யாழ்ப்பாண நெல்லியடி ராணுவமுகாம் மீது நடத்தப்பட்டது. இந்த முதல் கரும்புலி தாக்குதல் இடம்பெற்ற நாளே தமிழ் ஈழத்தில் கரும்புலிகள் நாள் என அனுஷ்டிக்கப்படுகிறது. 1990 மூதூரில் மக்கள் மீது ஸ்ரீலங்கா படையால் நடத்தப்பட்ட விமான தாக்குதலில் 38 பொதுமக்கள் கொல்லப்பட்டு 40 பேர் காயமடைந்தனர். 1992 இயக்கச்சியில் Y-8 விமானம் விடுதலை புலிகளினால் சுட்டு வீழ்த்தப்பட்டது. ஜூலை மாதம் 6 1935 சிங்கப்பூரின் தமிழ் நாளிதழ் தமிழ் முரசு ஆரம்பிக்கப்பட்டது. 1956 சிங்களம் இலங்கையின் அதிகாரப்பூர்வ மொழியானது. 1962 இலங்கை பிரதமர் SWRD பண்டாரநாயக்காவை கொலை செய்த குற்றத்துக்காக சோமராம தேரர் என்ற பௌத்த துறவி தூக்கிலிடப்பட்டார். ஜூலை 6 முதல் 10 வரை ஆலயங்கள் பாடசாலைகள் என வடமராட்சியின் பல இடங்கள் ஸ்ரீலங்கா ராணுவ தாக்குதலிலே சேதமடைந்தன. உயிரிழந்த பல உடலங்களை வணக்கத்துக்குரிய பிதா சகாநாதன் அடக்கம் செய்தார். 2006 கருணாகரன் தலைமையிலான ஒட்டுக்குழுவினால் 160 மேற்பட்ட 18 வயது குறைந்த தமிழ் இளைஞர்கள் கடத்தி செல்லப்பட்டனர். மட்டக்களப்பு நகரின் பல பகுதிகளிலிருந்து கடத்தி செல்லப்பட்டனர். 2009 வன்னி யுத்தத்தின் பின்னர் முகாம்களில் அடைக்கப்பட்ட மக்களிடையே பரவிய மூளை காய்ச்சலால் 34 இடம்பெயர்ந்த தமிழ் மக்கள் உயிரிழந்தனர். 2011 மறைந்த ஈழத்து தமிழறிஞர் பிரபல யாழ் பல்கலைக்கழக பேராசிரியர் காவண்ணா சிவத்தம்பியின் நினைவு தினமாகும். ஜூலை மாதம் 7 1915 சிங்களவர் முஸ்லிம்கள் கலவர் இலங்கையில் முஸ்லிம்களுக்கு எதிரான வன்முறைகளை தூண்டிவிட்டார் என்ற குற்றச்சாட்டில் ஹென்றி பெட்ரீஸ் என்ற இராணுவ அலுவலர் கொழும்பிலே தூக்கிலிடப்பட்டார். 1985 போரிஸ் பேக்கர் விம்பிள்டன் கோப்பையை வென்ற இளம் டென்னிஸ் வீரர் 17 வயதில் அந்த சாதனையை ஏற்படுத்தினார். 1990 திருகோணமலை நல்லூர் பகுதியில் ஸ்ரீலங்கா ராணுவத்தினால் 10 தமிழ் பெண்கள் கற்பழிக்கப்பட்டு கொல்லப்பட்டனர். ஜூலை 7 முதல் 9 வரை பாடசாலை மாணவர்கள் ஆசிரியர்கள் தமிழ் போலீஸ் உத்தியோகத்தர் பெண்கள் உட்பட 180 பேர் ஸ்ரீலங்கா ராணுவ சமூகத்தினாலும் முஸ்லிம் ஊர்காவல் படையினாலும் திருகோணமலை சாம்பூரில் வைத்து கொல்லப்பட்டன. 2005 லண்டனில் இடம்பெற்ற 4 வெவ்வேறு தற்கொலை தாக்குதல்களில் 56 பேர் கொல்லப்பட்டனர். 700 அதிகமானோர் காயமடைந்தனர். 2007 புதிய 7 உலக அதிசயங்கள் பட்டியல் வெளியிடப்பட்டது. இந்தியாவின் தாஜ்மஹால் புதிய 7 உலக அதிசயங்களில் ஒன்றாக தேர்ந்தெடுக்கப்பட்டது. 2008 காபூல் இந்திய தூதரகம் மீது நடத்தப்பட்ட தற்கொலை தாக்குதலில் 58 பேர் கொல்லப்பட்டனர். மற்றும் உலக சாக்லேட் நாளுமாக July 8 1827 இலங்கையில் இந்திய வம்சாவளி தமிழர் நீதிமன்றங்களில் சான்றார்களாக அமர்வதற்கு அனுமதிக்கப்பட்டனர். 1985 இலங்கை அரசுக்கும் ஈழ விடுதலை அமைப்புகளுக்கும் இடையில் திம்பு பேச்சுவார்த்தைகள் ஆரம்பமாகின. 1994 கிம் இல் சுங் இறந்ததை அடுத்து அவரது மகன் கிம் யோங் இல் வடகொரியாவின் உயர் தலைவராக பொறுப்பேற்றார். 2006 மாப்போசி புலவர் குழந்தை ஆகியோரின் நூல்கள் நாட்டுடைமை ஆக்கப்பட்டன. July 9, 1877 முதலாவது விம்பிள்டன் போட்டிகள் ஆரம்பமாகின. 1900 ஆஸ்திரேலிய கண்டத்தில் தனித்தனியே குடியேற்ற நாடுகளாக இருந்த மாநிலங்கள் ஆஸ்திரேலிய கூட்டமைப்பின் கீழ் ஒன்றிணைக்க விக்டோரிய மாராணி ஒப்புதல் அளித்தார். 1956 யாழ்ப்பாணத்தில் நல்லூர் கந்தசாமி கோயில், வண்ணார் பண்ணை சிவன் கோயில், பெருமாள் கோயில் ஆகியன தாழ்த்தப்பட்டோரின் வழிபாட்டுக்காக திறந்து விடப்பட்ட முக்கிய நிகழ்வு நடந்தேறிய நாள். 1991 30 ஆண்டுகளின் பின்னர் தென்னாப்பிரிக்கா ஒலிம்பிக் விளையாட்டுகளில் மீண்டும் சேர்த்துக் கொள்ளப்பட்டது. 1995 யாழ்ப்பாணம் வலிகாமம் பகுதியில் இலங்கை ராணுவத்தினரின் முன்னேறி பாதல் ராணுவ நடவடிக்கை ஆரம்பிக்கப்பட்டது. July 9 1995 யாழ்ப்பாணத்தில் நவாலி பேதுருவானவர் தேவாலயம் மீது இலங்கை விமான படையினரால் நடத்தப்பட்ட குண்டு தாக்குதலில் குழந்தைகள் பெண்கள் உட்பட 147 பொதுமக்கள் கொல்லப்பட்டனர். யாழ் குடாநாட்டை கைப்பற்றின் நோக்கில் அப்போதைய ராணுவத்தால் மேற்கொள்ளப்பட்ட ராணுவ நடவடிக்கை காரணமாக தமது இடங்களை விட்டு இடம்பெயர்ந்து ஆலயத்தில் தங்கியிருந்த மக்கள் மீது விமானப்படையின் குண்டு வீச்சிலே இவர்கள் சாவடைந்திருந்தனர். இதே நாள் 2011 தெற்கு சூடான் சூடானில் இருந்து பிரிந்து தனிநாடாகியது. July 10 1962 உலகின் முதல் தகவல் தொடர்பு செயற்கைக்கோள் டெல்ஸ்டார் விண்ணில் ஏவப்பட்டது. 1966 மார்ட்டின் லூதர் கிங் தலைமையில் சிகாகோ விடுதலை இயக்கம் 60,000 பேர் கலந்து கொண்ட பெரும் பேரணியை நடத்தியது. 1991 தென்னாப்பிரிக்காவின் இன ஒதுக்கல் முடிவுக்கு வந்ததை அடுத்து தென்னாப்பிரிக்கா துடுப்பாட்ட அணி பன்னாட்டு துடுப்பாட்ட அவையில் மீண்டும் சேர்க்கப்பட்டது. 1991 யாழ்ப்பாணம் ஆனையிறவு ராணுவ தளத்தின் மீது விடுதலை புலிகளின் போர் தொடுத்தனர். மேலும் 1953 மறைந்த ஈழத்து புலவர் சோமசுந்தர புலவரின் நினைவு தினமும் July 5 அனுஷ்டிக்கப்பட்ட தற்கொலையாளர் தினம் பற்றி அன்று 2004 நிதர்சன தொலைக்காட்சி ஊழியர்கள் பாட்டிய காலத்தை வரைந்தவர்கள் என்ற நிகழ்ச்சியும் தாயக கவிஞர் புதுவை ரத்னதுரை 2006 கரும்புலிகள் தினத்தில் வழங்கிய கவிதையையும் தமது பதிவையும் கேட்டு பார்ப்போம்.
1: கரும்புலிகள் தினத்தின் சிறப்பு பார்வையாக அடிமுடி தெரியாத அற்புத மாமனிதர்கள் கரும்புலிகள். கருமைக்கும் பெருமை சேர்த்தவர்கள் இவர்கள். பலருக்கு மரணம் வாழ்வின் முடிவு. இவர்களுக்கு மட்டும் மரணத்தில் தான் ஜனனம் ஆரம்பம். தமிழீழ விடுதலை போராட்ட வரலாற்றில் 1987 July 5 கரும்புலி கேப்டன் மில்லரின் தாக்குதலுடன் கரும்புலிகளின் சகாப்தம் தொடக்கி வைக்கப்பட்டது. நெல்லியடி மத்திய மகா வித்தியாலயத்தில் நிலை கொண்டிருந்த ஸ்ரீலங்கா படையினர் மீது மில்லர் கரும்புலி தாக்குதல் நடத்தி
0: இவ்வாரத்துடன் 36 ஆண்டுகள் கடந்துவிட்டன.
1: தமிழீழ விடுதலை போராட்டத்தில் ஒவ்வொரு திருப்பு முனைகளிலும் கரும்புலிகளின் நாமம் உள்ளது. அந்த வகையில் கடலிலும் எதிரிக்கு தக்க பாடத்தை கொடுத்தார்கள் கரும்புலிகள். இவ்வாறு விடுதலை போரின் போராட்ட பாதைகளில் தடை நீக்கிகளாக கரும்புலிகள் காணப்பட்டார்கள். 2000 கட்டுநாயக்கா வான்படை தளம் மீது சென்று கரும்புலி தாக்குதல் நடத்தப்பட்டது. இவ்வாறு ஸ்ரீலங்காவின் தென்பகுதியில் பல நிழல் கரும்புலிகள் தாக்குதல்களை நடத்தி வீர வரலாறு படைத்தார்கள். 2007 அனுராதபுரம் வான்படை தளம் மீது எல்லாள நடவடிக்கை பெயர் சூட்டப்பட்ட கரும்புலி தாக்குதல் 23 கரும்புலி மறவர்களினால் மேற்கொள்ளப்பட்டது. இத்தாக்குதல் தரையிலும் கடலிலும் நடத்தப்பட்டு கொண்டிருந்த அதே வேளை 2009 வான் கரும்புலிகளும் தாக்குதலை நடத்தினார்கள். முள்ளிவாய்க்கால் மண்ணிலும் எத்தனையோ கரும்புலிகள் வீர வரலாறு ஆகினார்கள். இந்த வேளையில் கடல் அன்னையின் பெண் குழந்தையும் முதல் பெண் கடற் கரும்புலி கேப்டன் அங்கே கண்ணியும் எதிரியின் படைபலத்தை மனபலத்தால் உடைத்தெறியும் நெருப்பு மனிதர்களாக எம் நினைவுகளோடு கூடி வாழ்ந்து காற்றோடு காற்றாகி போன ஆயிரம் ஆயிரம் கரும்புலிகளை இந்த நாளில் நினைவு கொள்வோம். சக மனிதனை நேசித்து அவரின் துயர்களை துடைத்த மனமுவந்து முன்வரும் உயரிய மானுட விடுதலை இலட்சியமாக கொண்டவர்கள் கரும்புலிகள். அதற்காக தம்மையே ஈகம் செய்தார்கள். பேரையே ஊரறியாமல் போனவர்கள் எத்தனையோ பேர். அதி உயர் மானுடர்கள் இவர்கள் என்பதை காலம் நிச்சயம் பதிவு செய்ய வேண்டும். இந்த பூ உலகில் தான் மகிழ்ச்சியாக வாழ வேண்டுமென்ற மனித மனப்படிவிலிருந்து விடுபட்டு மனதை சாகடித்து உயிர்த்தெழுந்த ஞானிகள் இவர்கள். அகத்தால் தீண்டினால் மட்டுமே இவர்களின் வசீகரம் புலப்படும். இவர்களின் வரலாறு தமிழ் தேசிய இனத்தின் விடுதலை போராட்டத்தில் அழியாத சுவடுகள், தியாகத்தின் உச்சந்தொட்ட உன்னதங்கள், தீயினில் மேனிதனை அவிசாக சொறிந்த அற்புதங்கள். விடுதலை போருக்கு வலு சேர்க்க உலகமெங்கும் திரிந்து கடலிலும் தரையிலும் காற்றிலும் வெளியான கந்தக பூக்களுக்கு எமது வீர வணக்கங்கள். புலிகளின் தாகம் தமிழ தாயகம்.

0: நேர்வோம்.
1: வியாழன் இரவுகளிலே ஒளிபரப்பாகும் தமிழ் ஓசையின் மறு ஒளிபரப்பினை உலகத் தமிழரின் உரிமைத்தோழன் 24 மணி நேர இன்பத் தமிழ் வானொலியூடாக வெள்ளை காலை 10 மணிக்கும் சனி மாலை 4 மணிக்கும் மீண்டும் மறு ஒளிபரப்பிலே கேட்டு

தீர்வோம். கரும்புலி புதிய திசையொன்றின் புலர்வு தினம். ஆதிக்க கதிரைகள் அச்சத்தில் உறையும் நாள். கரும்புலிகள் மேகத்தில் முடியும், ஆழத்தில் அடியும் கொண்டு தாகத்தில் திரியும் கோபங்கள். அளவெடுக்க ஒண்ணா அழகுகளை, எங்களது தலைவனுக்கு மட்டும் தெரிந்த ரகசியத்தை, ஓரிரண்டு பேருக்குள் உறங்கும் உண்மைகளை யார் அறிவார்? இவரை யார்தான் எழுதிடுவார்? என்னால் முடியாது. இவர்களை நான் பாடுதற்குள் கண்ணால் வழிவதை என் கை துடைக்க முடியாது. என்னால் முடியாது. பாட்டாய் கரும்புலியை படைத்தேன், கவிதை என கூட்டாக சொற்களையே குவித்தேன். ஆனாலும் அற்புதங்கள் நெஞ்சின் ஆழத்தை புரிந்தேனா? கொற்றவைகள் கூத்தின் உட்பொருளை உணர்ந்தேனாம்? கண்டுள்ளேன், நானும் கதைத்துள்ளேன். தங்களது சொண்டுக்குள் மெல்லச் சிரித்தபடி அன்னையென என்னுடனும் அவர்கள் ஏதேதோ கதைத்துள்ளார். ஆழம் தொடுகின்ற அனல்வேர்கள் பரவி உள்ள நீளத்தை தெரியாமல் நெருப்பாக வெந்துள்ளேன். எங்கெங்கோ அவர்கள் இடிந்து உதிரும் வேளையிலே இங்கிருந்து சும்மா எழுதி குவிப்பதெல்லாம் உதிரும் அவர் தலையின் ஒரு மயிறு கீடாமோ, எழுதும் எழுத்தவரின் ஒரு சிரிப்பு கீடாமோ? காற்று தழுவுறது, கைகளினால் பிடித்து அதன் தோற்றத்தை யாரும் சொல்லியது உண்டாமோ? கண்களிலே மின்னல் தெரிகிறது, கைகளினால் மின்னலதை தொட்டு மீண்டவர்கள் உண்டாமோ? சாவுக்கு தேதி குறித்து தலைவரிடம் போவதற்கு விடை கேட்டு போகும் கரும்புலிகள் நெஞ்சில் இருக்கின்ற நெடுங்கனவை யார் அறிவார்? பஞ்சாகி மேனி பறக்க அவர்கள் விட்ட மூச்செல்லோ எங்கள் மூக்கில் நுழைகிறது, பேச்செல்லோ கோயில் பெருமணியாய் கேட்கிறது. நாங்கள் வெறும் வழியில் வழக்காடுகின்றோம். எவரையும் நிகழ்காலம் தீர்மானிப்பதில்லை. இல்லாத காலத்தில் எதிர்காலமே தீர்மானிக்கிறது. வாழும் போது வாழ்வது மட்டும் வாழ்வில்லை, சாவின் பின்னர் வாழ்வதுதான் வாழ்வாகிறது. வரலாற்றில் வாழ்வது என்பது செய்யும் தியாகத்தால் வருவது, சந்தனமாய் கரையும் வாழ்வில் இருந்து விரிவது. கரும்புலிகள் வாழ்வு கோடி தவம், பூர்வ புண்ணிய வரம். ஆணென்றும் பெண்ணென்றும் பேதமின்றி இந்த அனற்குஞ்சுகளின் பிறப்புக்கு உலகம் ஒரு காலம் தலை சாய்க்கும். ஈழத்தமிழருக்கான விடுதலையை எவர் தர மறுத்தாலும் அவர்களை கரும்புலிகளின் கருப்பு அச்சமூட்டும். கருப்பே அழகு, கருப்பே வலிமை, கருப்பே வர்ணங்களின் கவிதை. கருப்பு தான் உலகத்தின் ஆதி நிறம். அதனால் தான் ஆதி மனிதனான தமிழனும் கருப்பாக விளங்குகின்றான்.

எங்கள் கடல், இது எங்கள் உயிர்கூடு. பொங்கும் அழகோடு புரண்டெழும்பும் அலைவீடு. காலம் அறியாத காலமதாய் நின்று அதிர்ந்து நீல உடை தரித்து நின்றாடும் எங்கள் தாய். வரமாய் எமக்கு வந்து வாழ்வு தர்மம் தலைவன் கருவாய் இக்கடலின் கரையில் தான் அவதரித்தான். ஏலோலோ பாட்டு இருந்த கடல் மடியோ, ஏலோலோ பாட்டு இருந்த கடல் மடியோ வாழ்வேதுமின்றி வறண்டு இப்போ கிடக்கிறது. நீண்ட நெடுங்காலம் நெடுமூச்செறிந்த கடல் மீண்டும் இப்போ நிமிர்ந்து முகம் மலர்த்தி சிரிக்கிறது. கடலின் கரும் கரிய புலி கடல் மடியை ஆழ்கிறது. படகில் வெடி நிரப்பி பகை அளித்து ஆடுகிறது. அச்சம் நிறைந்திருந்த அன்னை மடி இப்போது உச்ச விலை கொடுத்து உயிர் கொடுத்து நிற்கிறது. கடலின் கரும்புலிகள் கண்காணா தொலைவினிலே தலைவன் கனவெடுத்து தணலாக வடிக்கின்றார். நீரடியில் நீச்சற் படையாகி பகைவரது வேரடியின் உள்ளே வெடியாகி அதிர்கின்றார். விடுதலை தேடும் மனிதர்களானால் உயிர்களுக்கு இல்லை பெரும்பாரம். கடலிடை வேகும் கரும்புலியானால் அவர்களுக்கு இல்லை பழிபாவம். இரவோ பகலோ எதுவென்றாலும் எதிரிகள் மீது வெடியாவார். தலைவன் சொல்லும் வழியில் தங்கள் தாங்கள் விரையும் போதில் ஒளியாவார். போகும் அவர்கள் படகில் தானே சாவு மேறி போகிறது. அட சாவும் வாழ்வும் விடுதலைக்கானால் தீயும் கூட குளிர்கிறது.

0: வயது. சிலருக்கு செயல் இழந்த அவயங்கள் என்றாலும் அவர் கொடுக்கும் ஈகங்கள் எத்தனையோ. படகில் வடி நிரப்பி பார்த்திருக்க கொடியுயர்த்தி உடலில் திரியிருக்கி ஒரு நொடியில் வடியாவார். கடலில் படகெடுத்து கரை பார்த்து கையசைத்து தடவி பகை தேடி தம்முடலை நெருப்பாக்கி போவார்கள். நாங்கள் பொசுங்கி போய் கிடப்போமே. வீரம் தலைக்கேறி விளையாடும் கரும்புலிகள் ஆழத்தை எவரும் அளவெடுக்க முடியாது. கரையினிலே நாங்கள் கண் துயில்வோம். கடற்புலிகள் கடலினிலே நாளும் கண் விழித்து காத்திருப்பார். தூர கடல் வரையும் சென்று விடுதலைக்காய் பாரம் சுமந்து வந்து பகை அளிக்க பலம் தருவார். ஒரு காலம் சோழ மகராசன் ஆண்ட கடல் அழகாகி நாங்கள் படகேறி போன கடல் வெளிநிலா நின்று விளக்கேற்ற தாய் மடியில் அள்ளி வந்த செல்வம் அத்தனையும் போனதடா. வந்த பகை எம்மை வாழ் விளக்க செய்ததடா. எங்கள் கடல் மடியே எமக்கு இல்லை என்றானதடா. இந்த இடிநிலையை இல்லாமல் செய்திடவே வந்தானம் தலைவன் வரலாற்றை மாற்றி வைத்தான். கடலே கடலே கரையின் மணலே பொடியாய் உதிரப் போகின்றார். அவர் படகோடேறி பகவர் மேலே உயிரை ஊதப் போகின்றார். போகும் போதும் சாகும் போதும் கடலே அளவே கூடாது. அவர்கள் வேகம் கொள்ளும் போதில் வீசும் காற்றே கலங்க கூடாது.
1: கதிரவன் முகம் காட்டும் காலை பொழுது பூக்களும் மனிதர்களும் புன்னகை சிந்தும் புத்துயிர்ப்பான நாட்கள். ஒரு நிம்மதியான தூக்கம், நிலவை ரசித்து கவி புனையும் ஆனந்த வாழ்வு, ஒரு தேசத்தின் சுதந்திரமான நாள்களில் இருக்கக்கூடிய எல்லாவற்றையும் நேசித்தபடி அவர்கள் போனார்கள். இந்த மண்ணின் கண்ணீரையும் காயங்களையும் சுமந்தபடி செந்நீரையும் உடலையும் விடுதலைக்கு வெளியாக்கி வெடிகுண்டுகளோடும் நெருப்புகளோடும் நெஞ்சு நிறைந்த கனவுகளோடும் 1987 ஜூலை 5 மாலை பொழுது படை நடவடிக்கைகளால் தமிழரின் ஆன்ம பலத்தை உடைக்கலாம் என்றிருந்த சிங்கள இன வெறி கனவுகளின் மேல் முதல் இடி விழுந்தது. குவித்து வைத்திருந்த படைக்கலங்களும் திரட்டிய ஆட்பலமும் ஒரு சாதாரண போர் வீரனின் மனோபலத்தால் சிதறி போகுமென அன்று யாருமே எதிர்பார்த்திருக்கவில்லை. கரும்புலி கேப்டன் மில்லரின் ஊர்திக்குள் வெடிமருந்துகள் மட்டுமா நிறைந்திருந்தன? அவனோடு நிறைய கனவுகளும். உடல் தூசாகி பகை பொடியாகி பூமி அதிர்ந்து குலுங்கி வானில் செவ்வொளி பரவிய பின்னாலும் அந்த கனவுகள் எங்கள் இலட்சியத்தோடு மீண்டு வந்து கலந்து கொண்டன. அவை பல கரும்புலிகளின் தீரமிகு சுவடுகளுக்கு வழிகாட்டின. தலைவன் அருகிருந்து உணர்வுகள் பகிர்ந்து பயிற்சியால் வைரமாகி தோழமையை தோளிலும் கரங்களிலும் தாங்கி இந்த மண்ணின் மகிழ்வையும் சுதந்திர வாழ்வையும் அவாவி விடைவிட்டு சென்றனர் அவர்கள். முகம் காட்டாதும் முகவெறியுரைக்காதும் இறுதி விடை கூறாதும் வரலாற்று வேர்களுக்கு நீர் சொரிந்த தியாகிகளை சாதனை உச்சிகள் ஏறிய சாவுகளிலும் பெயர் இழந்துறங்கும் பிள்ளைகளை தமிழிடம் நினைவு கூர்ந்த அந்த நாளின் உணர்வுகள் எந்த மொழியாலும் வடிவமிட முடியாதவை. கருமை அந்த நிறத்தின் குணமும் பொருளும் உணர்வும் தமிழர் அனைவருக்கும் நன்கு பரிச்சயமாகி போனவை. வருடங்கள் அசைந்து சுழன்றது காலச்சக்கரம். வீச்சுடனும் பாய்ச்சலுடனும் நகர்ந்த காலத்தின் நினைவாலயங்களில் 261 கரும்புலிகளும் இன்னும் அடையாளப்படுத்த முடியாதவர்களும். 2004 ஜூலை 5 காலை கனதியோடு விடிந்தது. முட்கூட்டியே எழுச்சிக்கோலம் பூண்டு அலங்கரிக்கப்பட்டிருந்த தமிழீழத்தின் வாசல்கள் அங்கும் கரும்புலிகளின் நினைவலைகள். சூரியன் கதிர்களை உடுக்கி குளிர்ந்த மாலை பொழுதை நினைவாலய விளக்குகள் ஒளியூட்டிக் கொண்டிருந்தன. கரும்புலி கேப்டன் மில்லர் தாயக காற்றோடு தன்னை கரைத்த மாலை 7:05 பிரத்யேகமாக அமைக்கப்பட்ட நினைவிடத்தில் போராளிகளும் தளபதிகளும் சூழ்ந்து நிற்க தேசிய தலைவர் அவர்கள் பொது சுடரில் ஒளியூற்றிக் கொள்கின்றார். விடுதலை சேனையின் நச்சாணியும் ஆணி வேறுமாகிய அவரின் நினைவு அடுக்குகளில் கரும்புலிகள் அனைவரது முகங்களும். தமிழீழத்தின் 18 வாழிடங்கள் கரும்புலிகளின் உணர்வுகள் தாங்கி புறம் பெறுகின்றன.

0: பூவாயும் பூவாயும் பிஞ்சாயும் காயாயும் முதிர்ந்து பழுத்த கனியாயும் உறவுகள் கூடி நிற்க உணர்வு தீ சுடர்விட்டு பிரகாசிக்கின்றது. கருமை சூழ்ந்த எங்கள் காலங்களின் இருள்மை துடைக்க கருகி போனவர்களை நினைத்து விழி கசிந்து உள்ளம் இறுக்கி வீரத்தை சூழ்ந்த ஈரங்களின் கனவுகளை இதயத்தில் வரித்தபடி ஒளியுள் மிதந்தது அந்த இரவு. கனவுகளும் நினைவுகளும் நீளும் அந்த வீரர்கள் நினைத்தபடி சுதந்திரமான ஒரு காலை விடியும் இளமக்கள் காத்திருக்கின்றார்கள். அவர்களையும் அந்த நாட்களையும் வரவேற்க.
1: 5/7/2004 அன்று பிரத்யேகமான இடமொன்றில் அமைக்கப்பட்ட மண்டபத்தில் இடம்பெற்ற கரும்புலிகள் நினைவு நாள் நிகழ்வில் தமிழீழ தேசிய தலைவர் அவர்கள் கலந்து கொண்டார்.

0: வணக்கம் நண்பர்களே. June 26 சர்வதேச போதைப் பொருள் ஒழிப்பு தினம். போதைப் பொருள் பயன்பாடு என்பது வெறும் தனிப்பட்ட விவகாரம் அல்ல, அது ஒரு சமூக புற்றுநோய். இன்று உலகம் முழுவதும் போதைக்கு எதிரான விழிப்புணர்வை ஏற்படுத்திக் கொண்டிருக்கும் இந்த சர்வதேச போதைப் பொருள் ஒழிப்பு நாளில் நாங்கள் ஒவ்வொருவரும் எங்களை பற்றியும் எங்கள் சந்ததியை பற்றியும் சிந்தித்து பார்க்க வேண்டியது அவசியம். கடந்த சில காலங்களாக போதைப் பொருட்களின் நடமாட்டம் அதிகரித்துள்ளதாக பரவலான செய்திகள் எங்கள் அனைவரையும் கவலைக்கு உள்ளாக்குகின்றது. குறிப்பாக இளைஞர்களை குறிவைத்து இவை பரப்பப்படுகின்றன. ஒரு முறை தானே என்று தொடங்கும் அந்த ஒரு தப்பு வாழ்நாள் முழுமைக்குமான அடிமைத்தனமாக மாறுகிறது. போதைப் பொருள் ஒரு மனிதனின் சிந்திக்கும் திறனை குறைத்து அவனை சமூகத்திலிருந்து அந்நியப்படுத்துகிறது. பொதுவாக உலகிற்கு பலம் இளைஞர்கள் என்று சொல்லும் நாம், அந்த இளைஞர்களை போதைப் பொருள் என்ற கண்ணியிலிருந்து மீட்பது எவ்வளவு முக்கியம் என்பதை ஒவ்வொரு மனிதனும் உணர வேண்டும். இந்த போதைப் பொருள் ஒழிப்பானது அரசாங்க சட்டங்களை இயற்றியும் காவல்துறையினரின் அதிரடி நடவடிக்கையாலும் தான் இவற்றை தீர்க்க முடியும் என்றில்லாமல், உண்மையான மாற்றம் எங்கே தொடங்குகிறது என்றால் எங்களுடைய குடும்பங்களிலிருந்து. எங்கள் வீட்டில் வளரும் குழந்தைகளிடம் அவர்களிடம் வெளிப்படையாக பேச வேண்டும். அவர்களுக்கு துணையாக இருக்க வேண்டும். அவர்களின் தனிமைதான் போதைப் பொருள் நுழையும் முதல் வாசல். அதை அன்பு மற்றும் நல்லுறவால் மூடிவிட வேண்டும். எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அதற்கு போதை தீர்வாகாது. மாறாக விளையாட்டு, கலை அல்லது உழைப்பு, இவைதான் எங்களுக்கு நிரந்தரமான மகிழ்ச்சியை தருகிறது. எங்கள் வாழ்வின் மீதான கட்டுப்பாட்டை மற்றவரிடமோ அல்லது ஒரு போதைப் பொருளிடமோ தாரை வார்த்துவிடக்கூடாது. இந்த போதைப் பொருள் ஒழிப்பு தினத்திலிருந்து போதைக்கு எதிரான ஒரு உறுதியை நாங்கள் அனைவரும் எடுத்துக்கொள்ள வேண்டும். நம்மை சுற்றி போதை பழக்கத்திற்கு ஆளானவர்கள் இருந்தால் அவர்களை கேலி செய்யாமல் அவர்களுக்கு மறுவாழ்வு கிடைக்க நாம் உதவ வேண்டும். விழிப்புணர்வுடன் இருப்போம், ஆரோக்கியமான உலகத்தை உருவாக்குவோம்.
1: தமிழ் சினிமாவின் பிரபல கலைஞர்களில் ஒருவரான பாக்யராஜ் காலமானார். சினிமாவை பொறுத்தவரை ஒவ்வொரு கலைஞர்களுக்கும் ஒரு தனி அடையாளம் இருக்கும். அந்த வகையில் பாக்யராஜ் என்ற பெயரை கேட்டதும் கண்ணாடியும் அவரின் பாணியும் பலருக்கும் நினைவுக்கு வரக்கூடும். நடிகர், இயக்குனர், கதாசிரியர், வசனகர்த்தா, இசையமைப்பாளர், தயாரிப்பாளர் என பல பரிமாணங்களை கொண்டவர் பாக்யராஜ். கோவை அருகே உள்ள சிறிய ஊரில் பிறந்து சினிமாவில் தனக்கென ஒரு இடத்தை உருவாக்கிய இவரின் திரைப்பயணம் குறித்து பார்க்கலாம். 1953 ஜனவரி 7 தேதி கோபிச்செட்டிப்பாளையம் அருகே

0: வெள்ளாங்கோவில் என்ற ஊரில் பிறந்தார் பாக்யராஜ். இயக்குனர் பாரதி ராஜாவின் சிஷியனாக சினிமா பயணத்தை தொடங்கினார். 16 வயது நிலை படத்தை பாரதி ராஜா இயக்கிய போது அதில் உதவியாளராக சேர்ந்தார். பின் பாரதி ராஜாவின் 2வது படமான கிழக்கே போகும் ரயில் படத்தில் கவுண்டமணியுடன் ஒரு சிறிய காட்சியில் நடித்திருப்பார். பாரதி ராஜாவின் 3வது படமான சிகப்பு ரோஜாக்கள் படத்தில் 2 காட்சிகளில் நடித்தவர் அப்படத்திற்கு வசனமும் எழுதினார். பின்னர் தனது 4வது படமான புதிய வார்ப்புகள் படத்தில் பாக்யராஜை கதாநாயகனாக அறிமுகம் செய்தார் பாரதி ராஜா. சுவரில்லாத சித்திரங்கள் படத்தின் மூலம் இயக்குனராக அறிமுகமான பாக்யராஜ் தமிழ் சினிமாவில் புதிய பாதையை உருவாக்கிய இயக்குனராக கருதப்படுகிறார். பாக்யராஜின் மௌன கீதங்கள், இன்று போய் நாளை வா, அந்த 7 நாட்கள், தூரல் நின்னு போச்சு, முந்தானை முடிச்சு போன்ற படங்கள் மக்கள் மத்தியில் பெரிதும் கவனம் பெற்றன. பாக்யராஜின் மிகப்பெரிய பலமாக அவரது திரைக்கதை மற்றும் வசனத்தை திரை விமர்சகர்கள் பரவலாக குறிப்பிடுவார்கள். பாக்யராஜ் தனது படங்களில் நேம் கார்டு போடும் விதமும் கவனம் பெற்றது. கதை போக்கோடு அதை இயல்பாக இணைக்கும் பாணி அவரது சிறப்பம்சமாக பார்க்கப்பட்டது. இது பற்றி ஒருமுறை அவரிடம் கேட்டபோது, ரசிகர்களின் கைத்தட்டல் எந்த இடத்தில் வரும் என்பது தெரியும், ஒட்டுமொத்த திரையரங்கும் கைத்தட்டும் இடத்தில் டைட்டில் போட்டால் நன்றாக இருக்குமே என நினைத்து போட்டேன், பிறகு அது அப்படியே வாடிக்கையாகிவிட்டது என கூறியிருப்பார். நடிகராக, இயக்குனராக, வசனகர்த்தாவாக அறியப்பட்ட பாக்யராஜ் இது நம்ம ஆளு படத்தின் மூலம் இசையமைப்பாளராகவும் ஆனார். அதன் பிறகு சில படங்களுக்கு இசையமைத்துள்ளார். ஹிந்தியில் அமிதாப் பச்சனை வைத்து அவர் இயக்கிய ஆக்ரி ரஸ்தா மிகப்பெரிய வெற்றி பெற்றது. அதன் பிறகு இந்தி படங்களில் அதிக கவனம் செலுத்தாதது பற்றி BBC தமிழுக்கு அவர் அளித்த பேட்டி ஒன்றில் பதிலளித்திருப்பார். அதில் ஆக்ரி ரஸ்தா படம் பெரிய வெற்றி பெற்றதும் இந்தி படங்களுக்கான வாய்ப்பும் அழைப்பும் நிறைய வந்தன. நான் ஒப்புக்கொள்ளவில்லை. அந்த மண்ணின் நேட்டிவிட்டியை உணர்ந்து அதை செய்தால்தான் நன்றாயிருக்கும். அது சாத்தியமில்லை. அவர்களின் பாணிக்கு ஏற்ப படம் எடுப்பதற்கு நானும் தயாராக இல்லை. நாம் எப்போதுமே புழங்கிக் கொண்டிருக்கிற நமது தாய்மொழியில் ஒரு படைப்பை தரும்போதுதான் அதை சிறப்பாக தர முடியும் என கூறியிருப்பார். பாக்யராஜின் நடனம் குறித்து விமர்சனங்களும் இருந்திருக்கின்றன. அது பற்றி அவரிடம் கேட்டபோது, அதை நான் பொருட்படுத்துவதே இல்லை, அதனால் இருப்பதை வைத்துத்தான் சமாளிக்க வேண்டியிருந்தது. என்றைக்குமே எனக்கு நடனம் வரவில்லை என்று நான் கவலைப்பட்டதே இல்லை. நடனமாடி கைத்தட்டல் வாங்க வேண்டும் என்பதை நான் ஒரு சவாலாக எடுத்துக்கொண்டதே இல்லை. என்னுடைய பலம் என்னவோ அதை சிறப்பாக செய்வோம் என்று நினைத்தேன். ஒவ்வொரு காட்சி அமைப்பிலும் இயக்கத்திலும் மக்களை ஈர்க்க வேண்டும் என்றே பணியாற்றினேன் என பதிலளித்திருப்பார். பின் நாட்களில் குணச்சித்திர படங்களுக்கு மாறிய இவர் உனக்கும் எனக்கும், உத்தம புத்திரன், வாகை சூடவா என பல படங்களில் நடித்துள்ளார். புதிய வார்ப்புகள் படத்தின் சிறந்த வசனத்திற்காகவும், தாய்குளமே தாய்குளமே படத்தின் சிறந்த திரைக்கதைக்காகவும் தமிழக அரசின் விருது பெற்ற இவர் ஒரு கை ஓசை படத்தில் சிறந்த நடிப்பிற்காக தமிழக அரசின் விருதினை பெற்றார். இத்தகைய பின்னணியை கொண்ட பாக்யராஜ் காலமானார். இந்நிலையில் பாக்யராஜ் நடித்த கடைசி படத்தின் இயக்குனர் சாய் ரமணி பேசினார்.
1: பாக்யராஜ் சார் இந்த படத்துல வந்து நடிச்சாருங்க. அது மட்டும் இல்லாம சுமார் 35 வருஷத்துக்கு அப்புறம் பூர்ணிமா மேடமும் பாக்யராஜ் சாரும் டார்லிங் டார்லிங் படத்துக்கு அப்புறம் ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த படத்துல நடிச்சிருக்காங்க. அதுவும் ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக இந்த படத்துல நடிச்சிருக்காங்க. நான் வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ரேம் வைக்கும் போது பாக்யராஜ் சார் இன்ட்ரோடக்ஷன் பண்ண போறேன்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா படம் எடுக்கிற அந்த மூமெண்ட்ல எனக்கு ஒன்னு தோணுச்சு, சார் மட்டும் தனியா வந்து போன் அட்டன் பண்ண பேசுறதை விட ரெண்டு பேருமே வரட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே ஹஸ்பண்ட் ஒய்ஃபா அந்த ஃப்ரேம்ல வர வச்சு ரெண்டு பேருமே நான் நடிக்க வச்சேன். இப்ப பூர்ணிமா மேடம் பார்க்கும்போது அவங்க அதை சொல்லி சொல்லி அழும்போது என்னால அதை தாங்கிக்கவே முடியல.
2: தமிழோசை நிர்வாகத்தின் அறிவித்தல். அன்புக்குரிய தமிழோசை நேர்களே, 3SSS தமிழோசை கடந்த 35 வருடங்களுக்கு மேலாக மெல்பர்ன் வான் அலைகளினூடாக உங்களுக்கு பலவிதமான கதம்ப நிகழ்ச்சிகளையும் தாயகத்து நிலவரங்களையும் உள்ளூர் நிகழ்வுகள் பற்றிய விவரங்களையும் உடனுக்குடன் வழங்கி வந்து கொண்டிருக்கின்றது. மேலும் இது தொடர்ந்து இந்த வியாழன் மாலைகளில் நிலைத்து நிற்க உங்கள் உதவியை நாம் நாடி நிற்கின்றோம். 3SSS வானொலி நிலைய விதிப்படி 1 நேர ஒவ்வொரு நிகழ்ச்சிகளுக்கும் குறைந்தபட்சம் 50 அங்கத்தை இருக்க வேண்டும். எனவே தமிழோசையோடு அங்கத்தவர்களாக சேர்ந்தோ அல்லது காலாவதியான உங்கள் அங்கத்துவத்தை புதுப்பித்தோ தமிழோசையை தொடர்ந்தும் வானலைகளில் தமிழ்ந்து வருவதற்கு உதவிடுவதோடு மேலும் எமது 1 ஒளிபரப்பை விருத்தி செய்வதற்கும் உதவிடும்படி தாழ்மையோடு கேட்டுக் கொள்கின்றோம். தனி நபருக்கும் தமிழ் அமைப்புகளுக்குமான 1 சந்தா 16 வெள்ளிகளும், மாணவர்களுக்கும் சிரேஷ்ட பிரஜைகளுக்குமான 1 சந்தா 11 வெள்ளிகள் மாத்திரமே. இப்பொழுதே தமிழோசையின் அங்கத்தவர்கள் ஆவதற்கான மேலதிக விவரங்களுக்கும் அங்கத்துவ படிவங்களுக்கும் திரு கோபால் அவர்களை 0437332240 திரு ரமேஷ் அவர்களை 0414185348 திரு டொமினிக் அவர்களை 0404804104 என்ற தொலைபேசி இலக்கங்களிலும் தொடர்பு கொள்ளும்படி தாழ்மையோடு வேண்டிக் கொள்ளுகின்றோம். முக்கிய குறிப்பு: தமிழோசை வானொலியில் அறிவிப்பாளர்களாக இணைந்து கொள்ள விரும்புபவர்களும் மேற்குறிப்பிட்ட தொலைபேசி இலக்கங்களில் தொடர்பு கொள்ளும்படி தாழ்மையுடன் வேண்டிக் கொள்ளுகின்றோம். ஆஸ்திரேலியாவில் எந்த வானொலியிலும் பணியாற்றுவதற்கான ஏற்றபடியான தகுந்த பயிற்சிகள் வழங்கப்படும்.
3: இன்றைய செய்தியின் பின்னணி சமூக பொருளாதார ஆய்வாளரான செல்வின்

குறிப்பாக சிங்கள பௌத்த சிந்தனையாளர்கள் மகா வம்சத்தை மையப்படுத்தியதாக தங்களுடைய வரலாற்றை பேசுவார்கள். 2500 ஆண்டுகளுக்கு முன் இந்தியன் இலங்கைக்கு வந்தது துவங்குகின்ற அந்த வரலாறு இருக்கும். அந்த மகாவம்சம் என்ற புத்தகம் வெறுமனே நிராகரிக்கப்படுவதற்கான ஒரு புத்தகம் அல்ல. அதில் நிரம்ப பெறுமதியான பதிவுகள், தகவல்கள் எல்லாம் உண்டு. தென்னிலங்கையில் சிங்கள அரசர்களுடைய பாரம்பரியம், தொடர்ச்சி, அங்கு ஒரு சமூக உருவாக்கம், அரசு உருவாக்கம் போன்றவை பற்றிய நிரம்ப தகவல்கள், பெறுமதியான தகவல்கள் அங்கு இருக்கின்றன. மிக பெறுமதியான ஒரு ஆவணம். ஆனாலும் அதில் இருக்கும் பல விடயங்கள், இதிகாசங்கள், புராணங்கள் போன்று எந்தவித வரலாற்று ஆதாரங்களும் அறியப்படாம் முன்னே எழுதப்பட்ட விடயங்கள். இதுவரையும் அவருக்கு ஆதாரங்களும் இல்லை. எனவே அவற்றை ஒரு நம்புகரமான விடயங்களாக நாங்கள் எடுக்க முடியாது. ஆனாலும் மகாவம்சம் என்பது ஒரு 2300 வருஷங்கள் அல்லது 2400 வருஷங்கள் சார்ந்த கதையாகத்தான் இருக்க முடியும். தமிழ் மக்கள், வடபகுதி தமிழ் மக்கள், இங்குள்ள தமிழ் மக்கள் தங்களுடைய வரலாற்றை பேசும்போது கூடியளவில் நாங்கள் யாழ்ப்பாண ராட்சியம், பண்டாரவனியனுடைய வன்னிராட்சியம் போன்ற பல்வேறு விடயங்களை பற்றி பேசுவோம். இல்லைன்னு சொன்னால் இன்னும் சிறிது காலத்துக்கு முன்பு போய் தொல்லியல் ஆய்வுகளின் அடிப்படையில் அல்லது சங்க இலக்கியங்களில் கூடுகின்ற சில பாடல்களின் அடிப்படையில் எங்களுடைய வரலாற்றை நாங்கள் தேடுகின்ற, பின்னோக்கி தேடுகின்ற ஒரு பண்பும் எங்களிடம் இருந்தது. 1980களின் தனது கலாநிதி பட்டப்படிப்புக்கான ஆய்வுகளை செய்து கொண்டிருந்த யாழ்ப்பாண பல்கலைக்கழக அன்றைய விரிவுரையாளராக இருந்த பொன்னம்பலம் ரகுபதி வடமாகாணத்தின் ஆதிக்குடிகள் சம்பந்தமான விடயங்களை தேடுகின்றதை தன்னுடைய ஆய்வு கருப்பொருளாக எடுத்திருந்தார். அவருடைய தேடலின் போதுதான், அவருடைய ஆராய்ச்சியின் போதுதான் ஆனக்கோட்டையில் காக்கை தீவு என்ற இடத்தில் ஒரு தொல்லியல் ஆய்வு செய்யப்பட்டு அங்கிருந்து ஒரு பெருங்கல் பண்பாட்டுக்குரிய தாலியும் எலும்புக்கூடுகளும் கண்டுபிடிக்கப்பட்டன. பெருங்கற் பண்பாடு என்பது ஒரு காலத்திய மக்களின் பண்பாட்டு கோலங்களாக இருந்தது. அது கிறிஸ்துவுக்கு முன், இப்பொழுது கிறிஸ்துவுக்கு முன் என்ற வார்த்தையை அளவிட்டை பாவிப்பதில்லை, பொது நூற்றாண்டு என்று சொல்வார்கள். பொது நூற்றாண்டின் 500-600 வருடங்களுக்கு முன்பு 1000 வருடங்களை அண்மித்ததாக தமிழ்நாட்டின் பல இடங்களில் இந்த பெருங்கற் பண்பாட்டு தாளிகளும் தொல்லியல் அடையாளங்களும் சேகரிக்கப்பட்டிருக்கின்றன. அதனை ஒத்ததாக ஆனக்கோட்டையிலும் அவ்வாறு ஒரு கல்லறை ஒன்று கண்டெடுக்கப்பட்டது. அதில் ஒரு சிறிய ஒரு இலச்சினை கூட அடையாளப்படுத்தப்பட்டு எடுக்கப்பட்டது. அந்த இலச்சினையில் உள்ள அந்த பழைய எழுத்துக்களின் படி கோவே நினைக்கின்றேன் என்ற அந்த எழுத்திலிருந்ததாக அறிகிறேன். அது கிட்டத்தட்ட அந்த கிறிஸ்துவுக்கு முன் 200 வருஷம் அல்ல அப்படியான ஒரு காலத்தை குறித்ததாக இருந்திருக்கலாம் என்று கருதப்பட்டது. மற்றும்படிக்கு இலங்கையின் வரலாற்றை ஆய்வு செய்தவர்கள் இலங்கையில் நவீன மனிதனுடைய குடியிருப்புகளின் தோற்றம் கிட்டத்தட்ட 125,000 வருடங்களுக்கு முன்னரே இருந்தது என்று சொல்லி அடையாளப்படுத்தி இருக்கின்றார்கள். நிரம்ப விடயங்களை எழுதியிருக்கின்றார்கள். புகழ்பெற்ற தொல்லியல் ஆய்வாளரான சீராந்திரணியகலை தன்னுடைய நூல்களில் கூட இந்த விடயத்தை தெளிவாக சொல்லியிருக்கிறார். தென்னிலங்கையில் கண்டெடுக்கப்பட்ட ஒரு எலும்புக்கூடு, அந்த எலும்புக்கூடுக்கு பலாங்கொட மனிதன் என்று சொல்லி பெயரிடப்பட்டிருக்கின்றது. அந்த எலும்புக்கூடுடைய காலம் கூட அந்த பொது நூற்றாண்டுக்கு 35,000 வருடங்கள் முன்பானது அல்லது 35,000 ஒரு 45,000 வருடங்களுக்கு இடைப்பட்ட காலத்துக்குரியது என்று சொல்லி விஞ்ஞான ரீதியாக மதிப்பீடு செய்யப்பட்டிருக்கின்றது. அந்தளவிற்கு இலங்கை தீவின் வரலாறு என்பது மிகவும் பரந்தது, ஆழமானது, கிட்டத்தட்ட 125,000 வருடங்களாக குறைந்தது எங்களால் உணரக்கூடிய ஒரு மானிட வரலாற்றை கொண்டிருக்கின்றது. ஆனாலும் நாங்கள் பிற்காலத்தில் மொழிகளின் பேராலும் மதங்களின் பேராலும் அரசியல் ஆதிக்கத்தின் பேராலும் எங்களை அடையாளப்படுத்தப்பட்ட முற்பட்ட போது அந்த மொழிகளும் மதங்களும் அந்த அரசியல் அடையாளங்களும் கொண்ட காலத்தை தான் முதன்மைப்படுத்தி நாங்கள் அதையே ஒரு முதன்மையான எங்களுடைய வரலாறு என்று நினைத்து பேசிக்கொண்டே இருக்கின்றோம். சிங்கள மக்கள் ஒரு காலத்தில் விஜயனுடைய வருகையும் தாங்கள் விஜயனின் பாரிசுகள் என்று சொல்வதும் அதிலும் பெருமைப்பட்டுக் கொண்டார்கள். ஆனால் கடந்த சில வருடங்களுக்கு முன்பு அண்டர்ஸ்டாண்டிங் சிங்களீஸ் என்று சொல்லி சிங்கள மக்களை புரிந்து கொள்ளுதல் என்ற ஒரு சிறிய புத்தகத்தை எழுதிய கொழும்பு பல்கலைக்கழகத்தினுடைய விரிவுரையாளராக இருந்த ஒரு சிங்கள கல்விமான், அவர் அந்த விடயத்தை முழுமையாக மறந்திருந்தார். நாங்கள் விஜயனை கொண்டாடுவதில் எந்த பொருத்தப்பாடும் இல்லை என்றால் அதற்கும் எத்தனையோ 100,000 வருடங்களுக்கு முன்பு இங்கு மானிட குடியிருப்புகள் இருந்திருக்கின்றன, மனித தொடர்ச்சி இருந்திருக்கின்றது. எனவே நாங்கள் விஜயன் என்ற அந்த இதில் நிற்கக்கூடாது, நாங்கள் பின்னோக்கி நகர வேண்டியிருக்கும். இன்னும் பின்னோக்கி நகர்ந்து கொண்டு போய் அது குயினியாக இருக்கலாம், ராவணனாக கூட எங்களுடைய மூதாதையர் இருக்கலாம், நாங்கள் அந்த அடிச்சு ஓட்டில் எங்களை கால் பதிக்க வேண்டும் என்று சொல்லி அவரும் தன்னுடைய புத்தகத்தில் வாதிட்டிருந்தார். நாங்களும் சில வேளைகளில் அப்படியான தவறுகளைத்தான் விடுகின்றோம். இது எங்களுடைய அண்மித்த காலத்து வரலாறுகளை மட்டும் கையில் எடுத்து வைத்துக் கொண்டு அந்த வரலாற்றை வைத்துக் கொண்டு எங்களுடைய வாதங்களை கட்டமைக்க பார்க்கின்றோம். குறிப்பாக கடந்த பல தசாப்தங்களாக இலங்கையுடைய வரலாற்றையும் தொல்லியல் ஆய்வுகளையும் செய்து கொண்டு வந்தவர்கள் அல்லது அவருடைய ஆய்வாளர்களும் மாணவர்கள்

0: அவர்களும் அவர்களுடைய தேடுதல்கள் ஆய்வுகளின் அடிப்படையில் இலங்கை தீவின் இந்த வடபகுதியான இந்த சுண்ண கற்களின் மேல் இருக்கின்ற இந்த வடபகுதி பிராந்தியத்தில் ஆதி மனித குடியிருப்புகள் இருந்ததற்கான வாய்ப்புகள் இல்லை என்ற ஒரு முடிவுதான் எட்டப்பட்டிருந்தது. ஏனெனில் இது சுண்ணக்கல் பிரதேசம். எனவே கற்கால ஆயுதங்களை உருவாக்கக்கூடிய வாய்ப்பு கூட இங்கு இருக்கவில்லை. ஒரு ஆறுகள் நீர்வளங்களை பாரியளவில் கொண்டிருக்கவில்லை. எனவே இங்கு ஆதி மனித குடியிருப்புகள் உருவாவதற்கோ இருந்ததற்கான ஆதாரங்கள் எதுவுமே இல்லை என்பதுதான் அவர்களுடைய முடிவாக இருந்தது. அவ்வாறு ஏதாவது குடியிருப்புகள் உருவாகும் என்று சொன்னால் அது வட மத்திய பிரதேச மாகாணம் என்று கூறுகின்ற பிரதேசம் என்று கூறப்படுகின்ற அனுராதபுரம் சார்ந்த அந்த உலர் வளையம், அந்த உலர் வளையம் தான் அந்த அந்த பண்பாட்டுக்குரிய இடமாக கருதப்பட்டது. ஆனபடியால் தான் இன்றும் சிங்கள மக்கள் அனுராதபுரத்தின் நீர்ப்பாசன பண்பாடு என்றொரு விடயத்தை முன்னோக்கி நகர்த்துகின்றார்கள். அந்த ஹைட்ரோலிக் சிவிலைசேஷன் ஆஃப் அனுராதபுரம், நீர்ப்பாசன கலாச்சாரம், பாரிய குளங்கள் அமைத்தது, விவசாயத்தை செய்தது போன்ற விடயங்களெல்லாம் அனுராதபுரத்தை மையப்படுத்தியது என்று சொல்லி இன்று வடமத்திய மாகாணமாக சொல்லப்படுகின்ற அனுராதபுரம் என பெயரிடப்பட்டிருக்க பிரதேசம் இலங்கையின் வடபகுதி சார்ந்த உலர் வலயம். அனுராதன் என்கின்ற அரசனின் பெயரால் தான் அந்த இடத்துக்கு பெயர் சூட்டப்பட்டிருக்கின்றது. அதற்கு முன்பு அப்படி ஒரு பெயர் இருக்க வாய்ப்பில்லை, வேறு ஏதோ ஒரு பெயரால் அழைக்கப்பட்டிருக்கலாம். அதே வேளையில் அனுராதபுரம் நீதிகள் சார்ந்த அந்த பண்பாடு என்கின்ற விடயம் அது ஒரு அரசன் காலத்திலோ 10-100 அரசன் காலத்திலோ வந்திருக்க வாய்ப்பில்லை. ஒரு பண்பாடு என்பது ஒரு நீண்ட காலத்தில் மானிட வாழ்க்கையின் தொடர்ச்சியின் திரட்சியாகத்தான் இருக்க முடியும். எனவே அன்றாபுரத்தின் பண்பாடு என்று சொல்லி யாராவது கூறுவதாக இருந்தால் அது ஒரு குறிப்பிட்ட குறுங்காலத்தில் உருவாகின ஒரு விடயமாகவோ திட்டமிட்டு அமுல்படுத்தப்பட்டு அறிமுகப்படுத்தப்பட்ட விடயமாகவோ இருக்க வாய்ப்பில்லை. அது பல ஆயிரம் வருடங்களுக்கு மக்களுடைய இருப்பின் தொடர்ச்சியாக திரட்டப்பட்டு வந்த அந்த வாழ்க்கை முறை தான் அங்கு பண்பாடாக வந்திருக்க முடியும். இன்றைய அன்றாபுரம் என்று சொல்லப்படுகின்ற அந்த வடமத்திய உலர் வளையம், வடபகுதியினுடைய உலர் வளையம் அதற்கு அண்மித்ததாக இருப்பதுதான் மன்னாரும் மாதோட்டமும் வடபகுதியினுடைய ஏனைய விடயங்களும் கூட. என்றால் அவை பக்கத்தில் இருக்கக்கூடிய பிற்காலத்தில் இந்தியா என பெயரிடப்பட்ட அந்த பெரும் நிலப்பரப்பு, அந்த நிலப்பரப்புக்கு மிக நெருங்கியவாக இருந்தன. இன்றைக்கு 7000 ஆண்டுகளுக்கு முன் கடல் மட்டம் மிகவும் கீழே இருந்த காலத்தில் இன்றைய இலங்கை தீவுக்கும் இன்றைய இந்தியா என்று சொல்லப்படுகின்ற அந்த பெருநிலப்பரப்பின் தென்பகுதியான தமிழ்நாட்டுக்கும் இடையில் இருந்த நிலப்பரப்பில் உயிரினங்கள் இலகுவாக கடக்கக்கூடிய அளவிற்கு மிக குறைந்த நீர்களை கொண்ட பிரதேசங்களாக இருந்தன என்று சொல்லப்படுகின்றது. பின்புதான் கடல் மட்டம் உயர்ந்து கொண்டு போகும்போது இலங்கை ஒரு தனித்த தீவாகவும் ஏனைய தீவுகளும் எங்கள் உருவாவதற்கு காரணம் இருந்தன. சீனாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான தொடர்பும் கூட அவ்வாறுதான் தூண்டிக்கப்பட்டிருந்தது. இத்தகைய பின்னணியில் வடபகுதியில் ஒரு மானிட குடியிருப்புக்கான, ஆதி மானிட குடியிருப்புக்கான எந்த ஆதாரங்களுமே இல்லை, வாய்ப்புகளுமே இல்லை என்று சொல்லப்பட்ட அந்த முடிந்த முடிவு இப்பொழுது மறக்கப்பட்டிருக்கின்றது. 2024 என்று நினைக்கின்றேன் ருகுண பல்கலைக்கழகத்தினுடைய பெருவிரியாளர்கள், பேராசிரியர்களும், தொழில் திணைக்கள பிரிவு மாணவர்களும், கோப்பன்ஹேகன் பல்கலைக்கழகத்தினுடைய ஆய்வாளர்களும், யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தினுடைய தொழில் பிரிவு மாணவர்களும் சேர்ந்து செய்த ஆய்வுகள், உண்மையில் அந்த ஆய்வு முதன்மையாக கடல்சார் தொல்லியல் பற்றிய ஆய்வாகத்தான் முன்னெடுக்கப்பட்டது. அந்த ஆய்வுகளின் தொடர்ச்சியில் ஒரு கட்டமாக யாழ்ப்பாணத்தின் தீவு பகுதியான வேலணையில் ஒரு கரையோர நிலப்பரப்பை, அந்த நிலப்பரப்பு ஏற்கனவே பொன்னம்பலம் ரகுபதியினுடைய ஆய்வுகளின் போது அடையாளம் காணப்பட்டது. நிலப்பரப்பு ஆதிக்குடிகள் இருந்திருக்கலாம் என்ற அந்த நிலப்பரப்பை அவர்கள் அகழ்வாராய்ச்சி செய்தார்கள். அப்பொழுது அங்கு ஆதிக்குடிமக்கள் பாவித்திருக்கக்கூடிய பல்வேறு ஆயுதங்கள், கல் ஆயுதங்களை அவர்கள் கண்டெடுத்தார்கள். அந்த கண்டெடுத்த விடயங்களை அவர்கள் விஞ்ஞான முறையின் கீழ் காலப்போக்கு செய்து பின்பு அறிக்கையாக வெளியிட்டார்கள். அந்த அறிக்கையாக வெளியிட்ட அந்த அறிக்கை என்ன கூறுகின்றது சொன்னால், இன்றைக்கு 3460 வருடங்களாக குறைந்தது, அது 5000 வருடங்களுக்கு கூட பின்னோக்கி நகரலாம், உரிய கடல்சார் குடியிருப்பு அந்த பிரதேசத்தில் இருந்ததாக அறிய முடிகின்றது என்று சொல்லி அவர்கள் தங்களுடைய ஆய்வின் முடிவை கொடுத்திருக்கின்றார்கள். இந்த ஆய்வினூடாக அவர்களே சொல்லுகின்றார்கள், இதுவரையும் இலங்கையில் இந்த வடபகுதி சுண்ணக்கல் பிராந்தியங்களில் இங்கு மனித குடியிருப்பு இருப்பதற்கான வாய்ப்பு இருந்திருக்கவில்லை என்று இருந்த தீர்மானம் இத்தால் அது முறியடிக்கப்பட்டிருக்கின்றது என்ற விடயத்தையும் அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள். இந்த ஆய்வுகளை செய்தது தமிழர்களோ அல்லது தமிழ் மக்களுக்கு சார்பான சிந்தனையாளர்களோ அல்ல. ருஹ்னா பல்கலைக்கழகமும் கோபன்ஹேகன் பல்கலைக்கழகமும் இணைந்து செய்யப்பட்டது. இப்பொழுது எங்களுக்கு ஒரு புதிய விடயம் வெளிச்சம் போட்டு காட்டப்பட்டிருக்கின்றது. இந்த வடபகுதி என்பது ஆதி மனிதர்கள் வாழ முடியாமல் இருந்த ஒரு பாலைவனம் அல்ல, வெறும் மணல் திடர் அல்ல. இன்றைக்கு 3460 வருடங்களுக்கு பின்னோக்கி பார்க்கும்போது கிட்டத்தட்ட புத்தருடைய காலத்துக்கும் 1000 வருடங்கள் பின்னாக இங்கு அந்த காலத்திலே ஒரு தொல் குடியிருப்புகள் இருந்திருக்கின்றன. அது இந்தியாவில் இருந்த தொல் குடியிருப்புகளுக்கு சமாந்தரமான உறவுகளையும் கால அட்டவணையையும் கொண்டிருக்கின்றது என்ற விடயம் என்று வெளிக்கொணரப்பட்டிருக்கின்றது. அவர்கள் தங்கள் ஆய்வின் இறுதி முன்மொழிவாக தாங்கள் கடல்சார் தொல்லியல் பற்றி ஆய்வு செய்ய வலிக்கின்றிருந்தபடியினால் இதில் இதற்கு மேல் முழுமையாக தங்களை அர்ப்பணிக்க முடியவில்லை. எனவே இந்த வேலணை பிரதேசத்திலும் புங்குடுதீவிலும் இந்த விடயங்களில் மிகவும் அக்கறை கொண்டு பல்வேறு விதமான தொல்லியல் ஆய்வு முறைகளை விஞ்ஞான முறைப்படி முன்னெடுத்தால் இன்னும் பலமான ஆதாரங்களும் தொல்லியல் சுவடுகளையும் கண்டறிய முடியும். அதன் மூலம் இந்த வடபகுதிக்கு வலுவான ஒரு மிகப்பெரிய மானிட வரலாறு ஒன்று கண்டறியப்படும் என்று சொல்லி அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள், கண்டறியலாம் என்று. இப்பொழுது எங்கள் முன் ஒரு பாரிய சவால் இருக்கின்றது. நாங்கள் இதனை பொருட்படுத்தி செய்ய போகின்றோமா இல்லையா? முதலில் நாங்களுடைய தாற்பரியத்தை விளங்க வேண்டும். சாதாரணமாகவே எங்களுக்கு இலங்கை தொல்லியல் திணைக்களம் என்பதை இலங்கை பௌத்த தொல்லியல் திணைக்களமாக தான் நாங்கள் பார்க்கின்றோம். அவர்கள் பௌத்தத்தை முதன்மைப்படுத்தி எங்களை அந்த தொல்லியல் திணைக்களத்தின் மேல் மிகவும் வெறுப்பு கொண்டவர்களாக மாற்றியுள்ளார்கள். சந்தேகம் கொண்டவர்களாக, கோபம் கொண்டவர்களாக, அவர்களது ஒவ்வொரு செயற்பாடுகளையும் மறக்கின்றவர்களாகத்தான் எங்களை மாற்றியுள்ளார்கள். எனவேதான் நாங்கள் பல இடங்களில் தொல்லியல் திணைக்களம் வரும்போது அவர்களும் ஒரு எதேச்சரியர மனப்பான்மையோடு வருவது போன்றும், நாங்கள் அவர்களிடமிருந்து எங்களுடைய மண்ணையும் எங்களுடைய வரலாற்றையும் பண்பாட்டையும் காப்பதற்காக நாங்கள் போராட வேண்டும் என்கின்ற நிலைக்கும் எங்கள் மக்கள் உந்துவிக்கப்படுகின்றார்கள். அல்ல, எங்களுடைய அரசியல் தலைவர்கள் அதனை முதன்மைப்படுத்தி செய்ய முயற்சிக்கின்றார்கள். ஆனால் சாட்டி வேலனை புங்குடுதீவில் செய்யப்பட போகின்ற அகழ்வாரம் என்பது இந்த பௌத்த வரலாற்றுக்கும் 1000 வருடங்கள் பின்னரானது. எனவே இது எங்களுக்கும் முதன்மையானது, இலங்கை தீவுக்கும் முதன்மையானது. எனவே இதை முதன்மைப்படுத்தி செய்ய வேண்டியது நாங்கள் தான். ஒன்று, கொழும்பு பல்கலைக்கழகத்தில் சமூகவியல் விரிவாளராக இருந்த ஒரு பேராசிரியர் குறிப்பிட்டிருந்தார், இலங்கையில் பௌத்த சிங்களவர்களுக்கு இலங்கையின் மேற்பரப்பில் தொல்லியல் ஆய்வுகளை செய்வதற்குத்தான் ஆர்வம். ஏனென்றால் மேற்பரப்பில் தான் பௌத்த சின்னங்கள் இருக்கின்றன. அதை விடுத்து சில அடிகள் ஆழமாக போக படிக்கிட்டால் அங்கு பௌத்தம் அல்லாத பல சின்னங்கள் வரலாம், வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. எனவே இந்த பௌத்தர்கள் ஆழமாக போவதற்கு தயாராக இல்லை. அவர்கள் ஒரு இடத்தில் ஒரு மேலெழுந்த வாரியாக ஒரு பௌத்த சின்னத்தை கண்டுவிட்டார்கள் என்று சொன்னால் அதை உடனே எடுத்து அந்த இடத்திலே வைத்து மூடி அதனை மீள கட்டி எழுப்பி அந்த இடத்தை பாதுகாப்பது பற்றி தான் யோசிப்பார்கள். தமிழர்களை பொறுத்தவரை அவர்களுக்கு இந்த மேலே தொல்லியல் ஆய்வுகளை செய்வது என்பதை விட அந்த மேற்படையை தாண்டி அடுத்த படைக்கு போக வேண்டும், பௌத்த சின்னங்களுக்கு தாண்டி அங்கால் ஒரு பெருங்கற்பண்பாட்டு கால சின்னத்துக்கு போக வேண்டும், அல்ல தமிழ் மொழி சார்ந்த பௌத்தம் அல்லாத சமயங்கள் சார்ந்த இடத்துக்கு போக வேண்டும் என்ற ஒரு தேடல் இருக்கின்றது. அவர்களுக்கு சிறிது ஆழமாக போக விருப்பம் என்று சொல்லி அவர் குறிப்பிட்டார். ஆனால் இருவருக்கும் ஒரு குறிப்பிட்ட ஆழத்திற்கு அப்பால் போவதற்கு விருப்பம் இல்லை. ஏனென்று சொன்னால் இதுவர கொண்டிருக்கக்கூடிய அந்த வரலாற்று அடையாளங்களையும் தாண்டியதாக இந்த மண் இன்னும் ஒரு பண்பாட்டு மூலங்களுக்கு சொந்தமானது, இன்னும் ஒரு மானிட சமூகத்துக்கு சொந்தமானது, ஆதிக்கு மக்களுக்கு சொந்தமானது என்பதை அந்த ஆழமான தொல்லியல் ஆய்வுகள் காட்டும். அதையிட்டு இருதரப்பினருமே பயந்து போயிருக்கின்றார்கள். எனவே அவர்கள் ஆழமாக போவதற்கு தயாராக இல்லை. தங்களுக்கு சாத்தியமான, தங்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய சில புள்ளிகளோடு தங்களை நிறுத்தி கொள்ள பார்க்கின்றார்கள். அதன் விளைவு நாங்கள் சங்கிலியனிலும் பண்டாரவன்னியனிலும் அல்ல அப்படி சில விடயங்களில் மட்டும் நாங்கள் எங்களை மட்டுப்படுத்திக் கொள்ள பார்க்கின்றோம். இந்த இடத்தில் நாங்கள் பெருமைப்படக்கூடிய விடயம் இங்கே ஒரு மானிட குடியிருப்பு ஒன்று இருந்திருக்கின்ற இந்த மண்ணில் என்கின்றது. இந்த மண் ஒரு பல ஆயிரக்கணக்கான வருடங்களை 3400 வருடங்களுக்கு மேல், 5000 வருடங்கள் சில வழிகளை அது இன்னும் போனாலும் பரவாயில்லை, அவ்வளவுக்கும் மானிட குடியிருப்பை கொண்டுள்ள பிரதேசமாக இருந்திருக்கின்றது என்பது ஒரு மிகவும் முக்கியமான ஒரு வரலாற்று பெருமையும் எங்களுக்கு ஒரு தன்னம்பிக்கையும் இந்த மண்ணின் மீது ஒரு அக்கறையும் கொள்ளக்கூடிய ஒரு விடயமாக இருக்கும். இதனை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஏனைய இலங்கை தொல்லியல் திணைக்களத்தினுடைய முயற்சிகளில் அவர்கள் பௌத்த சின்னங்களை முன்னிறுத்துகின்ற ஆய்வுகளை செய்யும் போது அவற்றை நாங்கள் பார்ப்பது போன்று இந்த விடயத்தை பார்க்க முடியாது. இதை நாங்கள் இன்னும் புலமை சார்ந்ததாகவும் மிகவும் கவனமாகவும் மிகவும் நிதானமாகவும் எந்த விதமான இன மத மொழி அடையாளங்களை தாண்டியதாகவும் நாங்கள் இதை அணுகிறோம் என்று சொன்னால் இந்த மண்ணுக்குரிய இன்னும் ஒரு பண்பாட்டு பாரம்பரியமும் ஒரு தொல்லியல் மூலமும் எங்களுக்கு கிடைக்கும். இப்பொழுது எங்களிடம் உள்ள முதன்மையான விடயம் என்னவென்றால் முதலில் அந்த பிரதேசத்தை பாதுகாக்க வேண்டும். இப்பொழுது எங்களிடம் இந்த பெருகி உள்ள கலாச்சாரம் கள்ளமாக மண்ணகழுதல் இல்ல அனுமதி பெற்ற மண்ணகழுதல் என்ற பெயரால் எல்லா மணல் தீடைகளையும் அகன்று கொண்டே போதல் அந்த மண்களை அகற்றும் போது தொல்லியல் சான்றுகளும் இல்லாமல் போகும். ஆனக்கோட்டையில் முன்பு பொன்னம்பலம் ரகுபதி செய்த பகுதியில் பல மணல் தீடைகள் இல்லாமல் போய்விட்டன. எனவே இந்த விடயத்தில் நாங்கள் மிகவும் கரசனை கொண்டவர்களாக இருக்க வேண்டும். எனவே இந்த விடயத்தில் வேலனை பிரதேச சபையும் பிரதேச செயலகமும் வேலனை சமூகம் உட்பட்ட யாழ்ப்பாண சமூகமும் அந்த பிரதேசங்களை எவ்வாறு கவனமாக பாதுகாத்து விரைந்து அந்த ஆய்வுகளை செய்து ஒரு ஆழமான வரலாற்று சான்றுகளை வெளிக்கொணர வேண்டும் என்பது எங்களுக்கு மிக அவசியமாக இருக்கின்றது. இங்கு கூட நாங்கள் ஒரு சிந்தனை தளத்தில் இன்னும் ஒரு பரிமாணத்திற்கு மாற வேண்டியவர்களாக இருக்கின்றோம். கடந்த ஒரு 400-500 ஆண்டுகளுக்குள் கட்டமைக்கப்பட்ட இந்த அரசுகள் தேசிய இன கோட்பாடுகளும் தேசிய அரசுகளும் மொழியும் மதமும் இனமும் சார்ந்து வந்த இனங்களும் தேசிய இனங்கள் என்ற விடயங்கள் அந்த சிக்கலுக்குள் தான் நாங்களும் இருக்கின்றோம். இலங்கையில் உள்ள ஈழத் தமிழர்கள் மீதோ அல்லது சிங்கள மொழி பேசாத ஏனைய இனங்கள் மீதோ செலுத்தப்படுகின்ற ஆதிக்க உணர்வும் ஒடுக்குமுறை கருவிகளும் எல்லாமே இந்த அடையாளங்களின் பெயரால் தான் செய்யப்படுகின்றது. ஒவ்வொரு சமூகமும் தான் கொண்டிருக்கின்ற அந்த பண்பாட்டு கோலங்கள் அவர்கள் பின்பற்றுகின்ற மத நம்பிக்கைகள் அவர்கள் பேசுகின்ற மொழியினுடைய அடையாளங்களின் சார்பாகத்தான் அவர்கள் ஒடுக்கப்படுகின்றார்கள். எனவேதான் நாங்கள் அந்த சிக்கலுக்குள் தான் நாங்களும் சிக்க வைக்கப்பட்டிருக்கின்றோம். நாங்கள் அதனையும் தாண்டி இன்னும் ஒரு சிந்தனை தளத்துக்கு பின்னோக்கி செல்ல வேண்டியிருக்கும். ஒரு மிகப்பெரிய மானிட வரலாற்றை நாங்கள் கொண்டிருக்கின்றோம் என்கின்ற பெருமை விஷயத்தை நாங்கள் கொண்டிருக்கின்றோம். எனவே அது மிக முதன்மையானது. எனவே எங்களுடைய வரலாறு என்பது தற்காலத்தில் நாங்கள் வாழுகின்ற நாங்கள் கொண்டிருக்கின்ற வெறும் அடையாளங்களால் மட்டும் எங்களை நிலைநிறுத்துவதாக இருக்கக்கூடாது. உன்னோட மானிட வரலாற்று பாரம்பரியத்து இந்த மண் கொண்டிருக்கின்றது என்ற அடிப்படை மிக முக்கியமானது. புரிதல் எங்களுக்கு முக்கியமானது. மனிதனுடைய ஆயுட்காலங்கள் ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் 60 துவக்கம் 100 110 வருடங்கள் தான் ஆகக்கூடியது. அதை வைத்துக் கொண்டு அந்த மனிதன் அந்த நிலத்தை அடையாளப்படுத்த முடியாது. நிலம் சார்ந்துதான் அந்த மனிதன் அடையாளமாகிறான். எனவே அந்த விடயத்தை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே இந்த மண்ணுக்கு ஒரு பல ஆயிரக்கணக்கான வருஷங்களுக்கு தொல்குடிகளை கொண்டிருந்த இன்று நாங்கள் பேசுகின்ற தமிழ்மொழி அல்லாத தொல் தமிழை பேசுகின்ற தமிழ் பிராகிருதம் என்று சொல்லுகின்றார்கள், தமிழ் பிராமி என்று சொல்லுகின்றார்கள். ஆனால் இப்பொழுது தமிழ்நாட்டில் அதனை தொல் தமிழ் என்று சொல்லுகின்றார்கள். அது இப்பொழுது நாங்கள் பேசுகின்ற இந்த உச்சரிப்பும் அல்ல, இந்த கருத்து மொழி நடையும் அல்ல, இந்த எழுத்து நடையும் அல்ல. எனவே அங்கு இன்னும் ஒரு விடயம் இருக்கின்றது. இவற்றை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நாங்கள் இந்த மண்ணில் இருக்கின்றோம், இந்த மண்ணில் நாங்கள் நீண்ட வரலாற்றை கொண்டிருக்கின்றோம் என்று சொன்னால் அந்த மானிட தொடர்ச்சி என்பது இந்த மண்ணின் உயிர் வாழ்வில் மண்ணினுடைய உயிர் வாழ்வில் 3460 வருடங்கள் பழமையானது என்பதை வேலனை என்று எழுந்து நின்று காட்டுகின்றது. அதனை நாங்கள் பாதுகாக்க வேண்டும். அந்த ஆய்வுகளை எந்த விதமான பக்கச்சார்பு மற்ற முறையில் எங்களது அடையாளங்களால் அவர்களை மாசுபடுத்தாத முறையில் உலகமே ஏற்றுக்கொள்ளக்கூடிய முறையில் விஞ்ஞான ரீதியாக ஆய்வுகளினூடாக ஒருமித்த முறையில் புலமை சார்ந்த முறையில் சர்வதேச அங்கீகரிக்கப்பட்ட முறையில் நாங்கள் என்ன செய்வோம்னால் அவற்றினூடாக இந்த மண்ணின் வரலாற்றை நாங்கள் உலகிற்கு சொல்ல வேண்டும். இது எங்களுக்கு முதன்மையான கடமையாக இருக்கின்றது. தமிழ்நாட்டில் கீழடி என்ற ஒரு மண்ணில் அபர்ணநாத் ராமகிருஷ்ணன் என்கின்ற சொல்லியலாளர் ஒரு ஆய்வை கண்டுபிடித்து சங்ககால இலக்கியங்களில் கூறப்பட்ட நகர நாகரிகம் கீழடியில் இருந்தது என்றதை அவர் ஆதாரப்படுத்திய போது வட இந்தியாவினுடைய தொல்லியல் சிந்தனையாளர்களால் அதனை ஜீரணிக்க முடியவில்லை. அவர்கள் இந்தியாவினுடைய பண்பாடும் நாகரிகமுமே இன்று இல்லாமல் போன சரஸ்வதி நாகரிகம் என்று சொல்லியும் சரஸ்வதி நதி எங்கே ஓடியது என்று சொல்லி நதியை தேடி ஆய்வு செய்து கொண்டிருக்கின்றார்கள். அப்படியொரு காலத்தில் அவர்கள் கீழடியை ஊக்குவிப்பதாக இல்லை, பல மட்டங்களில் தடைகள் போட்டார்கள். அந்த அமர்நாத் ராமகிருஷ்ணனை இடம் மாற்றினார்கள். அவருடைய ஆய்வு அறிக்கையை பிரசுரம் செய்ய விடாமல் தடுத்தார்கள். தமிழ்நாடு அரசாங்கம் பின்பு அதற்குள் தலை போட்டுத்தான் தொடர்ச்சியாக அந்த ஆய்வுகளை செய்து கொண்டிருக்கின்றது. எனவே இந்த விடயத்திலும் எங்களுக்கு அப்படியான ஒரு சங்கடம் இருக்கின்றது. இலங்கையில் இதுவரை பேசப்பட்டு வந்த முதன்மையான நாகரிகம் என்று சொல்லப்படுகின்ற எண்ணிக்கை பின்பற்ற மக்களுடைய மதமும் மொழியும் சார்ந்த ஒரு நாகரிகம் தான் பழமையானது என்று சொல்லுகின்ற நிலையிலிருந்து மாறுகின்ற அதையும் தாண்டி பின்னோக்கி நகர்கின்ற ஒரு வரலாறு.
1: You're listening to 3ZZZ, Melbourne's ethnic community radio, 92.3 FM, broadcasting in your language.
2: The following is the Egyptian program.
3: سيبدأ التعداد السكاني في شهر أغسطس آب القادم، ونحتاج إلى أن نحصل على إجابات من الجميع حتى نتمكن من التخطيط لمستقبل أستراليا، من محضري القهوة، من المعلمين، من الحرفيين. في التعداد السكاني كل إجابة مهمة. قريباً ستحصل على تعليمات توضح ما ينبغي عليك فعله. لمزيد من المعلومات تفضل بزيارة census.abs.gov.au/Arabic. معتمد من المكتب الأسترالي للإحصاء.
2: Proud sponsor of 3ZZZ 92.3 FM.
4: 1800 ميديكير، أنت تتحدث مع ممرضة مسجلة، كيف يمكنني مساعدتك؟
5: مرحبا، ابنتي مصابة بحمى لا تنخفض، لست متأكدا مما ينبغي فعله.
6: طبيب العام غير متاح في عطلات نهاية الأسبوع، لذلك لا أعرف بمن أتصل.
7: يقول الإنترنت أن الأمر قد يكون عدة أشياء مختلفة.
8: اسأل 1800 ميديكير للحصول على مشورة صحية مجانية لغير الحالات الطارئة على مدار الساعة من ممرضين مسجلين لوصلك بالرعاية المناسبة لحالتك الصحية. اتصل على الرقم 1-800-633-422. صرحت به الحكومة الأسترالية كامبرا.
1: Proud sponsor of 3ZZZ 92.3 FM.
9: عندما تقع كارثة فإن معرفة ما يجب فعله يساعدك على البقاء آمناً. هذا صوت أوز أليرت، نظام رسائل الطوارئ الجديد في أستراليا. يرسل نظام أوز أليرت تنبيهات شبه فورية إلى الأجهزة المحمولة المتوافقة عند وقوع الكوارث المحلية والوطنية. في إطار تطبيق النظام على مستوى أستراليا، سنرسل تنبيهاً تجريبياً إلى هاتفك المحمول نحو الساعة 2 بعد الظهر يوم الاثنين 27 يوليو تموز. يساعدك نظام أوز أليرت على البقاء على اطلاع. قم بزيارة ozalert.gov.au. صرحت به الحكومة الأسترالية كامبرا.
2: Proud sponsor of 3ZZZ 92.3 FM.
10: البرنامج القادم البرنامج المصري.
2: ZZZ 92.3 FM
10: على موجة 92.3 FM.

வசர எத்தாந்தம் செய்யட்டப்பா வசர ஏத்தி தெய்வல ஒளி சிஸ்டுடியோ இதிரிபச பெவத்தனு வேதிகா நாட்டியக ஜெயசிஸ் ஹெட்டியாரிச்சி சமகிங் ரூபா இந்துமதி கயனா கலமம கீதே எத்தாந்தம் செய்ய ஹட்டாத வசர ஏத்தி ஸ்ரீலங்கா குயன்விதி சம்ஸ்தாவே சரளகி காயனா கிளச எம்ம தெப்பல விசிங் காயனா கம் லெப்புவா கீதே பதுவல் லயனல் சீத அல்விஸ் அத்தின் சிதுனாத்தர பேட்ரிக் தினிப்பிட்டிய சங்கீதாச்சியா விசிங் சங்கீதவத் கலாம்.